பசுக்கு பத்தாசு சிக்கம் தேனு பஹரியோ மார்க்கெட் கி சிக்கம் தேனு மிலாவி நுத்தாங்கரங்க சிக்கம் யோ சமங்க ஹம்னே வே ப்ரோடக்ட் ராசினு சமங்க மத்லப் ஹம் தகவி சிரதாசு தாகின கபர் ஷியோ பே மார்க்கெட் கி தர்த மிலாவி கி அவிஸ்தி மாலவே